0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுதா?
1: பேசாம இடி செய்து நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு மனத சொல்லுது. அண்ணா என்ன மறந்துடாங்க அண்ணா?
1: சேது நான் இருக்கல எப்பவும்
0: தெரியும் ஆனந்த.
1: சேது சேது சேது போயிட்டியா? சேது போயிட்டியா? சேது.